விக்டோரிய தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் ஒலிபரப்பாகும் தமிழ் நாதமாம் சங்கநாதன் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் காலை வணக்கங்கள். மேல்பேர்ந்தினர்கள் இப்பொழுது முதல் பகல் 10 மணி வரை 97.1 FM சிற்றலை ஊடாகவும், சிட்னி கன்பரா ஆகிய மாநிலங்களின் நேயர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு சாபன 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை ஊடாகவும், சர்வதேச நேயர்கள் 3MDR.com மற்றும் www.sanganathan.net இணையத்தின் ஊடாகவும் சங்கநாத நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நேரலை வரவேற்பது விக்டோரியா மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்கம், என்னுடன் இணைவது செந்தில் செந்தில்நாதன். இன்றைய நிகழ்ச்சிகளாக நாதாஞ்சலி, நாதாஞ்சலி நிகழ்ச்சியில் மும்மத பாடல்களை கேட்கலாம், மங்கள வாத்திய இசை, ஈழத்து பாடல்கள், எமது கலைஞர்கள், மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை, மத்திய மாநில அரசு அறிவித்தல்கள், சமூக அறிவித்தல்கள், காதுக்கினிய பாடல்கள், செய்திகள் மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கும் இந்திய தமிழ்நாட்டு செய்திகள், பிரபல தமிழ் வைத்திய கலாநிதி செல்விமணி வழங்கும் உடல் நலவியல், திரை இசை என்பன இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இந்து மத பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சிறவை. சமூக அறிவித்தல். விக்டோரியா தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் முத்தமிழ் விழா இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையை கொண்டாடுவோம். பரதநாட்டிய நடனம், தமிழிசை, கிராமிய நடனம், நாட்டுக்கூத்து. இந்த நிகழ்ச்சிகள் 14ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கின்றது. பல்மேலாகோல் விடிசிசி டனினோங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வருக. மேலதிக விவரங்களுக்கு தேவ் அவர்களை 0432 3231 0332 அல்லது உதய அவர்களை 0433 0332 9 அல்லது மயூரன் அவர்களை 0400 0031 3105 தொடர்பு கொள்ளவும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும்.
1: மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை கேட்கலாம்.

அப்போ நமக்கு ஏன் வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்குது அப்படின்னா, அந்த விஷயங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த நல்ல ஒருவரிடம் நாம் நல்ல குணத்தை பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த குணம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நம்ம பல விஷயங்களை, நல்ல விஷயங்களை கேட்கறதே எதுக்காக அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணங்களை, நல்ல சக்திகளை, நற்குணங்களை நாம் வெளிப்படுத்துவதற்காகத்தான். ஒரு முறை புத்தர் ஊர் ஊராக அவர் சென்று சொற்பொழிவு நடத்தி வந்தாராம். அப்போ அவர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து ஒரு மாதம் சொற்பொழிவு செய்த அந்த கிராம மக்களுக்காக பிறகு அடுத்த ஊருக்கு செல்வாராம். அப்படி ஒரு கிராமத்தில் அவர் தங்கியிருந்து தினமும் அவர் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில், மாலை நேரத்தில் அந்த சொற்பொழிவுக்கு ஊர் மக்கள், அதாவது அந்த கிராம மக்கள் அனைவரும் பல பேரும் வந்து உட்கார்ந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்பாங்க. அதில் குறிப்பாக ஒரு விவசாயி எல்லோருக்கும் முன்னதாகவே வந்து, 10 நிமிஷத்துக்கு முன்னதாகவே வந்து உட்கார்ந்து மிகவும் அன்பொழுக கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டும், புத்தருடைய அந்த சொற்பொழிவு, அவருடைய வருகைக்காகவும் அவருடைய சொற்பொழிவுக்காகவும் மிக ஆர்வத்தோடு அவர் வந்து உட்கார்ந்திருப்பாராம் எல்லாருக்கும் முன்னாடி. இப்படி தினமும் அவர் வந்து உட்கார்ந்து சொற்பொழிவு கேட்கறத பார்க்கும்போது அந்த கிராம மக்கள் ஒரு சில பேர் எல்லாரும் அவரை பாராட்ட ஆரம்பித்தாங்க. எவ்வளவு ஆர்வமாக முன்னாலேயே வந்து ஸ்ரத்தையோடு கேட்டு அன்பொழுக அவன் வந்து அதை கேட்டுக்கொண்டு போகிறான் அப்படின்னு பாராட்டவும் ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் புத்தர் வந்து, இன்னும் மீதி 2 நாட்கள் தான் பாக்கி இருந்த பொழுது அவர் சொன்னாராம், நாளைக்கு நான் முக்கிய சொற்பொழிவு ஒன்று செய்ய போறேன், அனைவரும் தவறாது வந்து கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த தினமும் வந்த அந்த ஒரு விவசாயி அன்னைக்கு வரவே இல்லை. எல்லாரும் வந்துட்டாங்க சொற்பொழிவு அவர் ஆரம்பிக்க போறாரு, அப்பவும் பார்த்தாலும் அவரை காணோம். சொற்பொழிவு ஆரம்பிச்சாச்சு. அப்போது மக்கள் அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க, பாரு அவன் இவ்வளோ நாள் வந்து முன்னால் வந்து உட்கார்ந்து அவன் வந்து ரொம்ப பகட்டு பண்ணிக்கிட்டான், அவன் வந்து ரொம்ப ஷோ பண்ணான், இன்னைக்கு வந்து அவன் வரவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி அவ சில பேர் ஏளனமாக பேச ஆரம்பித்தார்கள். அந்த சொற்பொழிவு முடிந்த பிறகும் அவனை பற்றி பேசினார்கள். இவ்வளவு தூரம் புத்தர்வர்கள் சொல்லியும் கூட அவன் வந்து பாரு அவன் வந்து இன்னைக்கு வரவே இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாரும் ஆளாளுக்கு, அதாவது அவன் மீது இவ்வளவு நாளாக அவன் தொடர்ந்து வந்தாங்கிற அந்த பொறாமை வேற இருந்ததுனால ஒரு சில பேர் அதை சாக்காக வைத்து கொண்டு அவரை, அந்த விவசாயியை ஏச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. பிறகு இதெல்லாமே புத்தருக்கு காதில் விழுந்தது, அவர் நகர்ந்து சென்று விட்டார். அடுத்த நாள் இறுதி நாள் அந்த சொற்பொழிவுக்காக எல்லோரும் கூடியிருந்த பொழுது அந்த விவசாயியும் வந்தான். அப்போ புத்தர் அவர்கள் கேட்டார், நீ ஏன் நேத்திக்கு வரலை அப்படின்னு அவர் சொற்பொழிவுக்கு முன்னதாகவே தனியாக அவனிடம் கேட்டார். அப்போ அந்த விவசாயி வந்து பதில் சொன்னா, ஐயா நேற்று என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய மாட்டுத் தொழுவத்தில் இருந்த ஒரு எருமைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு கை வைத்தியம் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், அப்பவும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஆகவே அந்த எருமையை நான் வந்து அவசர அவசரமாக நான் பட்டணத்துக்கு எடுத்து போக வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே பட்டணத்துக்கு போய் சரியான மருத்துவரிடம் காண்பிச்சு அந்த எருமைக்கு உடனடியாக வைத்தியம் பார்த்ததுனால எப்படியோ அதனுடைய உயிர் பிழைச்சிது அப்படின்னு கண்ணில் அப்படியே ஒரு கண்கள் ஈரமாயிடுத்து அவனுக்கு அவன் சொல்லும் பொழுது, அப்போ அவன் மிகவும் நெகிழ்ச்சியோட அவன் வந்து சொன்னால், பத்திரமா நான் இரவுக்குள்ளே நான் வந்து நடு இரவுக்கு திரும்பியும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஐயா, அதனால தான் நேற்றுக்கு என்னால் சொற்பொழிவுக்கு வர முடியலை அப்படின்னு சொன்னார். அப்போ அவனுடைய அந்த விஷயத்தை கேட்டு புத்தரும் ரொம்ப நெகிழ்ந்து போனார். அந்த விவசாயியனுடைய ஒரு அன்பு கருணை, உயிரினங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு கருணையை அவர் பாராட்டினார். பிறகு அன்று சொற்பொழிவு, அன்று சொற்பொழிவு செய்யும் பொழுது புத்தர் கூறினார், இந்த பல காலமாக அனைவருமே நல்வழியை எவ்வாறு கடைபிடிப்பது, நல்வழியில் சென்று நாம் எப்படி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவது அப்படின்னு நீங்கள் தினசரி எல்லோருமே சொற்பொழிவை கேட்டுட்டு வந்தீங்க. ஆனால் சொற்பொழிவை கேட்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த சொற்பொழிவில் கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது தான் மிக உயர்ந்த விஷயம். யார் நடைமுறையில் கொண்டு வருகிறார்களோ சரியாக அவர்

0: அவர்களே மகான் என்று கூறி அந்த விவசாயியை எழுப்பி நிற்க வச்சு இவன்தான் மகான் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ அந்த கிராம மக்கள் அனைவருடைய வாய் அடைச்சு போச்சு. எல்லாருமே ஆச்சரியமாக அவனை பார்த்தார்கள். அனைவரும் வெட்கி தலை குனிந்து அதை அந்த கருத்தை புரிந்து கொண்டோம் என்று மன்னிப்பு கேட்டார்கள். ஆகவே பாருங்க, நாம் சொல்லை விட செயல்தான் சிறந்தது. சொல்லுவாங்க, எப்பவுமே செயல்கள் வந்து பேசும். சொல் ஒரு செய்தியை கொடுக்கலாம், ஆனால் நாம் அதை செய்து காண்பிக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் அது ஒரு உதாரணமாக திகழ்கின்றது. ஏன்னா பாருங்க, சின்னவங்களுக்கு கூட சொல்லுவாங்க, டே இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரதில்ல, என்ன பண்ணணுமோ அதை பெரியவர்களும் நடைமுறைப்படுத்தி காண்பிப்பதில்லை. ஆகவேதான் குழந்தைங்களுக்கும் கூட தெரியறதில்ல எப்படி நடந்துக்கணும், என்ன நல்ல விஷயங்கள்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்தி அதில் லாபத்தை எடுக்கணுங்கிறது கூட தெரியாமல் இருக்கு. ஆகவே இன்று நாம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நாம் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு எது நல்லது அப்படின்னு படுதோ அதை நம்ம வந்து நடைமுறையில் நம்ம கொண்டு வந்து பார்ப்போம், அதை செயல்படுத்தி பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியே அலாதியானது. ஏனென்றால் நாம் நல்லதுன்னு நமக்கு மனசுக்கு பட்டதை நம்ம வந்து நல்ல செயலாக அதை வந்து மாற்றும் பொழுது நம் உள் மனசிலிருந்து நமக்கே ஒரு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் தன் மீது ஒரு உயர்ந்த ஒரு எண்ணமும் அந்த பெருமையும் வளரும் பொழுது நமக்குள்ள ஒரு மாபெரும் சக்தியை நம்ம வந்து அனுபவம் செய்வோம். அதே நேரத்தில் நம்மால் பிறருக்கும் அதை வந்து ரொம்பவும் ஒரு உறுதியோடு அந்த கருத்தை மற்றவர்களுக்கும் நம்மால் வந்து எடுத்து சொல்ல முடியும். அப்படி நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அவர்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்குமான ஒரு சக்தியும் கிடைக்கிறதுக்கு கட்டாயமாக வந்து வாய்ப்பு இருக்கு. அதை நாம் செய்துதான் பார்ப்போமே. நன்றி. ஓம் சாந்தி.
1: நேயர்களே, இதுவரை கேட்ட சொற்பொழிவை பற்றி மேலதிக விவரங்களுக்கு விக்டோரியா பொன்சுலாவில் உள்ள பிரம்மகுமாரி நிலையத்தை 03-59-71-15-66 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும்.
2: ஆடைகளின் சாம்ராஜ்யம் ரஞ்சனா ஃபேஷன். ரஞ்சனா ஃபேஷன், ஆடவர் மகளிருக்கான அனைத்து ரக ஆடைகள், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தையும் ரஞ்சனா ஃபேஷனில் பெற்றுக் கொள்ளலாம்.
3: ஆயிரம் வானவில் ஒன்றாய் சேர்ந்து ஓவியம் வரைகிறதே.
2: காலத்திற்கேற்ப நங்கையர் விரும்பும் நவீன ஆடை வகைகள், மனங்கவரும் சாரிகள், பட்டு புடவைகள் என உங்கள் எண்ணங்களின் வண்ணங்கள். ரஞ்சனா ஃபேஷன், பண்டிகை காலத்தின் புத்தம் புதிய வடிவங்களிலான ஆடைகள், திருமண பட்டு புடவைகள் என அனைத்து ஆடைகளும் ஒரே இடத்தில். ரஞ்சனா ஃபேஷன், ஆடை உலகில் ஒரு அழகிய பூங்கா. ரஞ்சனா ஃபேஷன், இலக்கம் 258 பிளாக்பர்ன் ரோட், கிளான்வேவலி, விக்டோரியா 3150. தொலைபேசி 03-98-0-3-9-80-33-503. ரஞ்சனா ஃபேஷன். ரஞ்சனா ஃபேஷன்
4: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.
5: மெல்பர்ன் கார்லன்ஸ், உங்கள் சகல விதமான வைபவங்களுக்கும் தேவையான மாலைகள், பூச்செண்டுகள் மற்றும் புத்தம் புதிய பூக்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டியவர்கள் மெல்பர்ன் கார்லன்ஸ். மேலதிக விவரங்களுக்கு கதிர் சக 61-403-651-262, மொபைல் மூலமோ வாட்ஸ்அப் மூலமோ தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். facebook.com/MelbourneGarlands. சகல விதமான பூ மாலை தேவைகளுக்கும் மெல்பர்ன் கார்லன்ஸ்.
4: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.
6: செந்தலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள்.
7: தமிழ் இலக்கிய சுவை, திரைப்பட பாடல்களின் சுவை, நடப்பு விடயங்கள் பற்றிய சுவை, சமய இலக்கியங்களின் சுவை, கவிதை சுவை, அனுபவங்களின் சுவை, கண்டவை கேட்டவை படித்தவைகளின் சுவை, இன்னொரு அனைத்து சுவைகளையும் அள்ளித்தரும் இனிய நிகழ்ச்சி அரசுவை அரங்கம். அன்பு வணக்கங்கள் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே வான் அலைகளின் ஊடாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தானத்தை விடவும் தர்மம் செய்தல்தான் புண்ணியமானது என்பதை விளக்குகின்ற ஒரு புராண கதை எம்மிடையே உலவி வருகின்றது. மகாபாரதத்திலே எங்களை கவர்ந்த எத்தனையோ பாத்திரங்களிலே எங்களுடைய மனங்களிலே இன்றும் நிலைத்திருக்கின்ற பாத்திரங்களிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் என்றால் அது கர்ணனுடைய பாத்திரம்தான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா என்று கவியரசர் குறிப்பிட்ட அந்த கர்ணன் பாத்திரம் இன்றும் என்றும் எமது நெஞ்சிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. கர்ணனுடைய பாத்திரத்தை நினைக்கின்ற பொழுது, எண்ணி பார்க்கின்ற பொழுது, வீரம், ஆண்மை போன்ற எத்தனையோ நல்ல விடயங்கள் கண்முன்னே வருவது போல அவனுடைய பரிதாபகரமான மரணமும் கண்முன்னே வந்து நிற்கின்றது. கர்ணன் தன்னுடைய செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக துரியோதனனோடு சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிராக போராடுகின்றான். இறுதியிலே அந்த செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரையே தியாகம் செய்து மடிந்து போகின்றான் கர்ணன். அவன் யுத்தகலத்திலே இறுதி நேரத்திலே தன்னுடைய உயிரை பிரிகின்ற அந்த தருணத்திலும் கொடை என்பதை மறவாதவன் கர்ணன். தான் செய்த கொடையின் தர்மத்தை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கண்ணபரமாத்மா கேட்டபொழுது தாரை வார்த்து கொடுத்தவன் கர்ணன். உயிர் பிரிகின்ற அந்த நேரத்திலே ஈன குரல் எழுப்பி அவன் வருந்திக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே கண்ணபரமாத்மா அவனை நெருங்கி அவனிடம் யாச்சகம் கேட்டபொழுது, உனக்கு தருவதற்கு என்னிடம் இப்போது ஏதும் இல்லையே, என்னிடம் இருக்கின்ற எதையாவது கேளு, உனக்கு நான் உடனே தாரை வார்த்து தருகின்றேன் என்று சொல்கின்றான் கர்ணன். அப்படி சொல்லி தன்னுடைய உயிரையும் மட்டுமன்றி அவன் இதுவரை காலமும் செய்த தர்மத்தின் அனைத்து பலன்களையும் பலாபலன்களையும் ஒன்றாக தாரை வார்த்து கொடுக்கின்றான் கண்ணனிடம். அப்படி கொடுத்த கர்ணனுடைய உயிர் பிரிகின்றது. அப்படி உயிர் பிரிந்த கர்ணன் சொர்க்கத்தை சென்றடைகின்றான். தன்னுடைய தந்தையாகிய சூரிய தேவனை கண்டு சூரிய தேவனோடு அளவலாவி பிறகு பரம்பொருள் ஈசனையும் வணங்கி சொர்க்கப் பேறு பெற்று வாழத் தலைப்படுகின்றான் கர்ணன். ஆனாலும் இதனை கண்டு மிகவும் வேதனைப்படுகின்றான் கர்ணனுடைய தந்தையாகிய சூரிய தேவன். எவ்வளவுதான் இருந்தாலும் என்னுடைய மகன் மிகப்பெரிய வீரன், அவன் தன்னுடைய தான தர்மத்தின் புண்ணியங்களையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்தவன். அப்படி இருக்க அவன் எப்படி மரணத்தை தழுவுவான்? அவனுக்கு எப்படி கண்ணன் மரணத்தை கொடுப்பான்? அவன் எப்படி சாதாரண மனிதர்களைப் போல மாண்டு போவான் என்றெல்லாம் கேள்விகளை தொடுத்து அவன் குழம்பலானான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை வேண்டும். என்னுடைய மகன் எப்படி சாதாரண மானடனைப் போல மரணத்தை தழுவினான் என்பதை நான் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய மனம் சாந்தியடையும் என்று சூரியதேவன் புலம்பத் தொடங்கினான்.

0: இதை ஈசன் உணர்ந்தார். இப்படியே சூரிய பகவானை விட்டு வைக்கக்கூடாது. அவனுடைய வெம்மை அதிகரிப்பது இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு காரியம் அல்ல. ஆகையினாலே இவருடைய வெம்மையை குறைக்க வேண்டும், தணிக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்ட ஈசன் சூரிய பகவான் முன்னிலே தோன்றினார். சூரிய பகவானே, சற்று பொறும். உன்னுடைய வெம்மைக்கு காரணம் என்ன? உன்னுடைய குழப்பத்திற்கு காரணம் என்ன? உன்னுடைய தடுமாற்றத்திற்கு காரணம் என்ன என்று ஈசன் கேள்விகளை அடுக்கினார். ஈசனை பார்த்து மகிழ்ந்த சூரிய பகவான் தொடர்ந்து தன்னுடைய மனக்குறையை, தன்னுடைய மனதை வாட்டி கொண்டிருக்கின்ற அந்த கேள்வியை ஈசனை பார்த்து கேட்டார். பலவிதமான தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என்னுடைய மகன் கர்ணனை போரிலே கொன்று விட்டார்கள். யார் கொன்றார் என்பது உனக்கு நன்றாக தெரியும், இந்த உலகமும் நன்றாக அறியும். ஆனால் பொதுவாக அது விதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் என்னுடைய மனம் ஓய்வதாக இல்லை, உறங்குவதாக இல்லை. ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் ஆகிவிடுகிறானே. பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்படும்? எப்படி அவன் மரணத்துக்கு ஆளாக முடியும்? அவன் எப்படி சாதாரண ஒரு மனிதனைப் போல மரணிக்க முடியும்? இது மிகப்பெரிய அநீதி அல்லவா? இதுதான் என்னுடைய கேள்வி இறைவா. ஆகையினால் என்னுடைய மனம் கொதிக்கிறது, அதனால் நான் தகிக்கிறேன் என்று சூரிய தேவன் இறைவனை பார்த்து சொல்கின்றான். இந்த கேள்வியை கேட்டு ஒரு கணம் சிந்தித்த ஈசன் சூரிய பகவானை பார்த்து புன்னகைத்தவராக தொடர்ந்து பேசுகிறார். சூரிய தேவனே, சராசரி மனிதர்களுக்கெல்லாம் ஏற்படுகின்ற சலனம்தான் உனக்கும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நீ இந்த உலகுக்கெல்லாம் ஒளி கொடுக்கின்ற சூரிய தேவனாக இருந்தாலும் அந்த சாதாரண மனிதர்களை ஆட்கொள்ளுகின்ற சலனமும் குழப்பமும் கலக்கமும் மாயையும் உன்னையும் பீடித்து விட்டது. அதனால்தான் நீ இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாய். இருந்தாலும் உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ, அடுத்தவர் அதை அவருடைய நிலையை கூறி அறிந்த பின்போ தருவது, அதுதான் தானம் எனப்படும். அது புண்ணியத்தினுடைய கணக்கிலே சேராது. ஏனென்றால் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்ட பிறகு கொடையளிப்பது ஒரு மன்னனுடைய கடமை. ஒவ்வொரு மனிதனின் கடமையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல், அவரே அறியாமல், அவர் நிலை அறிந்து கொடுப்பதுதான் தர்மமாகும். இதுதான் புண்ணியத்தை தரும். பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பிறகு ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மமாகும். கர்ணன் உன்னுடைய மகன், தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ண பரமாத்மா தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலைக்கு இறங்கிவிட்டான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாக நெருங்கியது. இப்பொழுது புரிந்ததா சூரிய பகவானே என்று சூரிய பகவானை பார்த்து ஈசன் கேட்டான். சூரிய தேவன் எல்லாம் புரிந்தவனாக நிமிர்ந்து நின்றான். அவனுடைய முகத்திலே ஒரு தேஜஸ் தெரிந்தது. புரிந்தது ஈசனே, புரிந்தது. தானமும் நீதான், தர்மமும் நீதான், பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீதான் என்பது புரிந்தது. கேட்டு கொடுப்பது தானம், கேளாமல் கொடுப்பது தர்மம் என்பதும் புரிந்தது. அதனால்தான் என்னுடைய மகனுக்கு மரணம் ஏற்பட்டது என்பதும் புரிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஐயம் தீர்ந்தவனாக தன்னுடைய மைந்தனின் நிலையைக் கண்டு களிப்பதற்காக அவனை காண ஓடோடி செல்கின்றான் சூரிய தேவன்.
1: நல்லது நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்பவர் கல்லோடை கரண். வணக்கம் நேயர்களே.
2: காலம் என்னும்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 எஃப்எம் அலைவரிசை ஊடாகவும் விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேயர்களை இவ்வாறு செய்தி தொகுப்பு தொகுத்து வழங்குவது கே.எஸ். பகீரதன். முதலில் பிரதான செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான முறைப்பாடுகள் விரைவாக விசாரிக்கப்படும், நீதியமைச்சர் தெரிவிப்பு. யாழில் போதைக்கு எதிரான போராட்டம். நியூசிலாந்து எதிர்க்கட்சி பேச்சாளரை சந்தித்த வெளிவிவகார அமைச்சர் விஜிதா. அவசரகால சட்டம் நீடிப்பு. யாழில் 15 வயது மாணவி கற்பம். இனி விரிவான செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர்கதையாக்க முடியாது. நாடளாவிய ரீதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 5,000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்தார். நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயாவுக்கு முழுமையாக ஆதரவளித்துள்ளார்கள். வடக்கு சென்றால் தமிழ் மக்கள் ஜனாதிபதி ஏற்புடன் வளர்க்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஜனாதிபதியும் மக்களோடு மக்களாகவே அன்புடன் செயற்படுகின்றார். தமிழ் மக்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செய்யப்படவில்லை. இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இனவாத முரண்பாடுகள் தோற்றம் பெறாது என்பதற்கு உறுதியளிக்கின்றோம். இனவாத முரண்பாடுகளால்தான் இந்த நாடு பாரிய பின்னடைவை எதிர்கொண்டது என்று அவர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அதிகாரம் மிக்க சமய தலைவர்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையையும் வெளிப்படுத்தும் வகையில் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்த கண்டனி பேரணி மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்றது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் கே மகாலட்சுமி தலைமையில் இடம்பெற்ற குறித்த கண்டன கோரிக்கையில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மெசிடோ நிறுவன பிரதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டதோடு புத்தளம் மாவட்ட முஸ்லீம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் ஜுஹைதியா மொஹைதீன் அவர்களும் கலந்து கொண்டார். அரசாங்கத்தை விட்டு ஒருபோதும் வெளியிடப் போவதில்லை என்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிறரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்னும் மேடைகளில் சத்துவிடுபவர்கள் உண்மையை தோழி பயத்தினால் மட்டுமே அவ்வாறு பேசுகின்றார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்சா தெரிவித்துள்ளார். தலை வணங்கி பழகிய அரசியல் பாரம்பரியமே தங்களுடையது என்று சுட்டிக்காட்டிய அவர், தீர்ப்புகளுக்கு எப்போதும் மதிப்பளித்து மக்களுடன் இணைந்தே தாங்கள் அரசியல் செய்வதாகவும் கூறினார். மக்கள் தங்களுக்கு வாக்களித்து அதிகாரத்தை தரும்போது அவர்களின் தேவைகளை நியாயமான முறையில் நிறைவேற்றுவதாகவும், அதே போன்று மக்கள் தங்களை நிராகரிக்கும் பட்சத்தில் அதனை முயற்சியோடு முதிர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எமது அரசியல் பயணத்தை மீண்டும் ஆரம்பித்தல் இருந்து சாதாரணமாக தொடங்குவதுதான் தங்களின் வளமையாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் 1.5 வருட கால ஆட்சியின் நாட்டில் நிலைமை குறித்தும் அதற்கு எதிரான ஒன்றிணைய முடியாதவாறு எதிர்கட்சிகள் பதவீனமடைந்துள்ளமை குறித்தும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் விரிவாக பதிலளித்துள்ளார். எதிர்கட்சிகள் இன்று ஒவ்வொரு ரீதியாக பிளவுபட்டு துண்டு துண்டாக குழுக்களாக பிரிந்து கூட்டங்களை நடத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்தை எந்த அரசியல் சக்தி முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பதை கொழும்பில் உள்ள குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் தீர்மானிக்க முடியாது என்றும், அதனை நாட்டு மக்களே களத்தில் தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டில் பள்ளின அரசியல் கலாச்சாரம் மற்றும் பள்ளியில் தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்ட நமல், அரசாங்கத்திடம் இந்த ஜனநாயக அரசியல் முறையை பாதுகாக்குமாறு கோரும். அதே வேளை எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரே அணியாக செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நடைமுறைக்கு சாத்தியப்பட்டது என்றும், அது நியாயமானது அல்லது என்றும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக உள்ளது. தேர்தலை பிற்போட வேண்டிய எவ்வித நோக்கமும் அரசுக்கு கிடையாது. தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வாண்டவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபயரத்னா தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தற்போது கூக்கலிடும் தரப்பினர்கள் கடந்த 2017 புதிய தேர்தல் சட்டத்தை கொண்டு வந்து மாகாண சபை தேர்தல் முறையை முழுமையாக நெருக்கடி உள்ளாக்கினார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்த வேண்டுமா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்த வேண்டுமா என்ற சட்ட சிக்கலுக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக வியாக்கியானத்தை அளித்துள்ளது. அதேவேளை ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முறைகளை விரிவாக ஆராய்ந்து நாட்டுக்கு பொருத்தமான ஒன்றை தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கும் விசேட நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருட காலத்துக்குள் இக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசு ஒருவேளை கவிழ்க்கப்பட்டால் மீண்டும் பழைய ஊழல்மிக்க அரசியல் சக்திகளே சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்கட்சி தரப்போ அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தரப்போ ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என இராணுவ தளபதி மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். கடந்த 15 ஆண்டுகள் தான் இந்த அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பயணித்தவன். இந்த அனுபவத்தின் மூலம் அவர்களின் உண்மை நிலை, சிறமையின்மை மற்றும் நேர்மையின்மை குறித்து தெளிவாக புரிந்து கொண்டேன். அந்த புரிதலின் அடிப்படையிலே தான் தான் கட்சிக்கிருந்து விலகியதுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்துரைத்தேன் என அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பதவியேற்ற காலத்தில் ஊழலுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு சிறப்பு வாய்ப்பு இருந்தது. ராஜபக்சே அரசில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக அவர் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நாட்டின் நிலைமை வேறாக இருந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் மற்றும் புகையிலக்கு எதிரான கவனீர்ப்பு போராட்டமும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் சங்கானையில் இடம்பெற்றது. இதன் போது போதை மற்றும் புகையிலக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி கோஷ்டம் விட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்பில் இரண்டு படகுகள் கவிழ்ந்து தந்தை மகன் உள்ள 4 மீனவர்கள் காணாமல் போகிற நிலையில் அவர்களை தேடும் பணி கடலில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 20க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடற்கரைக்கும் காணாமல் போனவர்களை மீட்பதற்காக பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியிலிருந்து சுமார் 10 படகுகளும் முனப்பகுதியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட படகுகளும் விசைப்படகுகளும் சக மீனவர்கள் இன்று அதிகாலை முதலே கடலுக்கு சென்று தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பேர்னிலிருந்து 97.1 FM அலைவரிசை ஊடாக விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமும் சங்கராதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இவ்வாறு செய்தி தொகுப்பு. தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் தற்போதுள்ள மாகாண சபை கட்டமைப்புக்கு பதிலாக புதியதொரு முறையை அறிமுகப்படுத்துவதாக ஆரம்பத்தில் உறுதியளித்திருந்தது. எனினும் அது குறித்து பேசி 1.5 வருடங்களுக்கு மேல் கலந்துள்ள நிலையிலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் பொறுமையையும் அரசு அறிமுகப்படுத்தவில்லை. இந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறை நிலவுவதாக அண்மையில் அரசியல் கட்சிகள் பொதுச் செயலாளரான டில்வின் சீல்பர் குறிப்பிட்டிருந்தார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா பதவி விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செயலாளர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து பொது நிர்வாகமான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அவருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள பின்னணியில் இந்த தீர்மானத்தை அளித்துள்ளதாக தெரியப்படுகின்றது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நியூசிலாந்து சென்றுள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித் கரத் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் வெளிவிவகாரத்திற்கான எதிர்க்கட்சி பேச்சாளர் வானிசி போல்டரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்புகள் குறித்து நியூசிலாந்து நாடாளுமன்றத்தின் வெளிவிவகாரங்களை எதிர்க்கட்சி பேச்சாளரிடம் விஜித கரத் தெளிவாக விளக்கியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்தல், சுற்றுலாத்துறைக்கான புதிய வழிமுறைகளை கண்டறித்தல் மற்றும் இலங்கையில் உள்ள பரந்த முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இதன் போது ஆழமாக விவாதிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தின் முக்கிய உறுப்பினரான வானிசி வோல்டர்ஸ் தனது இலங்கை பூர்வீகம் குறித்தும் தற்போதைய சூழலில் சார்ந்தில் வாழும் இலங்கையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த மக்கள் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஆற்றி வரும் முக்கிய பங்களிப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பில் நெகிழ்ச்சியுடன் நினைவு கொண்டார் என்று அமைச்சர் வீதாகரத் தனது பதவியில் சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கேஸ் சந்தரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அதிவிவேக சொகுசு ரயில் மோதியதில் 2 பிள்ளைகளின் தாயான இளம் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே புரிதாகமாக உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் சாலியபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற ரயில் கலவை ஒன்றிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை முழுவதும் சச்சமயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர கால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடித்து ஜனாதிபதி குமாரதாசாவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசமைப்பு மற்றும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களின் பிரகாரமே இந்த அவசர நிலை திணிக்கப்பட்டுள்ளது என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழில் 15 வயதான பாடசாலை மாணவியொருவர் 7 மாத கற்பனையாக சம்பவத்தில் சகோதரன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் இளைவாளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நடந்தது. பாடசாலை மாணவியான 15 வயது சிறுமி வயிற்று வலி இருப்பதாக தாயாரிடம் கூறியதை அடுத்து வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது 7 மாத கற்பமாக இருப்பது தெரிய வந்தது. சம்பவத்தால் அதை சேர்ந்த தாயார் மாணவியை உடனடியாக இளவாறை மொலிஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளார். சிலவை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் முறையை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அருகுமார் சினேகா தெரிவித்துள்ளார். கனடாவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய கனடா வாழ் தமிழர் ஒருவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 145 குழந்தைகளை குறிவைத்து பாலியல் மிரட்டல் விடுத்தது தொடர்பாக டொரண்டோவைச் சேர்ந்த இலங்கை தமிழர் ஒருவருக்கு அமெரிக்காவில் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 40 வயதான ரமணன் பத்மநாதனுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனையை கொலும்பியா மாவட்டத்துக்கான அமெரிக்க அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது. 8 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான இணையவழி ஆன்லைன் பாலியல் சுரண்டல் குற்றங்களில் ஈடுபட்டதை இவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சிறை தண்டனையுடன் சேர்த்து அவர் 10 ஆண்டுகள் கண்காணிப்பு விடுதலையில் இருக்கவும் பாலியல் குற்றவாளியாக பதிவு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது சில மாவட்டங்களில் பரவிவரும் என்டிரோ வைரஸ் மெனிஞ்சைட்டிஸ் நோயின் நம்மை கட்டுப்படுத்துவது குறித்து எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுடன் இணைந்து உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அனைத்து மாகாண கல்வி பணப்பாளர்களுக்கும் வழங்கியுள்ளது. இந்த நோய் முக்கியமாக சிறுவர்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களையும் அதிகமாக பாதிப்பதாக அந்த நாட்டை காட்டுதலில் ஒப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்தறை மாவட்டத்தில் தெலிங்கியா பகுதியில் கண்டறியப்பட்டிருந்தனர். தொற்று நோயியல் மற்றும் சுற்றுச்சூழல் விசாரணைகளின்படி அங்கங்கேயும் மற்றும் கொத்தடிகளாகவும் இந்நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றும் இவர்களில் பாடசாலை மாணவர்களே அதிகளவில் இனங்காணப்பட்டனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளருமான பசில் ராஜபக்ஷ, சுற்றுலா ஊக்குவிப்பு பயணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்னா மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ரெஃபர் உள்ளிட்டதை உடனடியாக கைது செய்து பிரியாணை பிறப்பித்துள்ளனர். கடந்த 2014 ஊர்வா மாகாண சபை தேர்தல் பிரசாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திலிருந்து சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாயை பொதுநிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே இந்த பிரியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பேறுவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் மனு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இவர்களது வீடுகளுக்கு சென்றபோது அந்த மனிதர்கள் எவரும் அங்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் பயணத்தடை உத்தரவை பிறப்பித்ததுடன் குடிவரவு குடியரவு கட்டுப்பட்டாளருக்கு உடனடியாக அறிவிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இவ்வாறு செய்தி தொகுப்பு நிறைவேற்றது. மீண்டும் உங்களை வானொலிகளில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கே எஸ் பைரவன். நன்றி நேர்களே.
1: வணக்கம். விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் மெல்போர்னில் இருந்து ஒலிபரப்பாகும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்காக கடந்த வார செய்திகளின் தொகுப்புடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இளங்கீரன். இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை வியாழக்கிழமை தனது உத்தியோகபூர்வ அனுமதியை வழங்கியுள்ளது. இதற்கமைய இலங்கைக்கு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதித்தொகை கிடைக்கப்பெறவுள்ளதுடன் இந்நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த கடன் தொகை 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை இந்த நீடிக்கப்பட்ட நிதி வசதியுடன் தொடர்புடைய சில முக்கிய அளவுகோல்களை இலங்கை பூர்த்தி செய்ய தவறியுள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு கொடுப்பனவு நிலுவைகள், இறக்குமதி வரம்புகளை கடுமையாக்குதல் அல்லது புதிய இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்காதிருத்தல் போன்ற தொடர்ச்சியான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் இலங்கை பின்னடைவை சந்தித்துள்ளது. மட்டக்களப்பில் உள்ள விடுதியொன்றின் அறையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த அனர்த்தத்தில் 5 மற்றும் 3 வயதுடைய குழந்தைகளே உயிரிழந்துள்ளனர். பதுளை பகுதியில் இருந்து மருத்துவ தேவை ஒன்றுக்காக மட்டக்களப்புக்கு வருகிறந்த குடும்பம் ஒன்று அங்கு விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளது. இந்த சம்பவம் நடந்த வேளையில் குறித்த குழந்தையின் தாயார் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தந்தை தங்கியிருந்த விடுதி அறையை பூட்டிவிட்டு வெளியில் உணவு வாங்குவதற்காக சென்றுள்ளார். அவர் வெளியில் சென்றிருந்த போதே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தந்தை வெளியில் சென்றிருந்த நேரத்தில் விடுதி அறையிலிருந்த மெத்தை திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் அறை முழுவதும் அதிக அளவில் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. அறை பூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த நச்சு புகையை சுவாசித்தமையால் ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாகவே குழந்தைகள் இருவரும் அறையினுள்ளேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் மயிலட்டியில் உள்ள தங்கள் காணிகளில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ மாளிகை முன்பாக 29ஆம் தேதி 6வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கில் கிராம அலுவலர் பிரிவுகளான 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. போர் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றன. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல ஆண்டுகளாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்றனர். அந்த காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் போராட்டங்களை முன்னெடுக்க காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தனர். அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் திருவிழாவில் தமிழீழ விடுதலை புலிகளின் பாடலை பாடிய குற்றச்சாட்டின் பேரில் சாந்தன் இசைக்குழுவைச் சேர்ந்த எஸ்ஜி சாந்தனின் புதல்வர்கள் இருவர் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். உரும்பிராய் பகுதியில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றின் மகோத்சவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த 25ஆம் தேதி சாந்தன் இசைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வெள்ளிநிலா விளக்கேற்றும் நேரம் என்ற பாடலை பிரபல பாடகர் எஸ்ஜி சாந்தனின் புதல்வர்கள் இருவர் இணைந்து பாடினர். அப்போது மேடைக்கு முன்பாக இருந்த போலீசார் அதனை நிறுத்துமாறு சைகை காட்டி மறைத்ததுடன் மேடைக்கு பின்புறமாக சென்று இசைக்குழுவின் நிர்வாகியை அழைத்து பாடலை பாட வேண்டாம் என்று மறைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த பாடலை பாட வேண்டாம் என்று கூறுகின்றனர். எனவே இந்த பாடல் இத்துடன் இடைநிறுத்தப்படுகிறது என மேடையிலிருந்து அறிவிப்பாளரால் அறிவிக்கப்பட்டு பாடல் பாடுவது பாதியிலே நிறுத்தப்பட்டது. இதன்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கூச்சலிட்டு தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர். இந்நிலையில் பொதுவெளியில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் பாடலை பாடியமை தொடர்பாகவே சாந்தன் இசைக்குழுவைச் சேர்ந்த சாந்தனின் புதல்வர்கள் இருவரும் கோப்பாய் போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர்கதையாக்க முடியாது. நாடளாவிய ரீதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 5,000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் மற்றும் பொது விடயங்கள் தொடர்பில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனிற்குமார் திசாநாயகவுக்கு முழுமையான ஆதரவு அளித்துள்ளனர். வடக்குக்கு சென்றால் தமிழ் மக்கள் ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்கின்றனர். கடந்த காலங்களில் இவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஜனாதிபதியும் மக்களோடு மக்களாகவே செயற்படுகிறார். தமிழ் மக்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படவில்லை. இந்த நாட்டில் இனியொரு போதும் இனவாத முரண்பாடுகள் தோற்றம் பெறாது என்பதற்கு உறுதியளிக்கிறோம். இனவாத முரண்பாடுகளால் தான் இந்த நாடு பாரிய பின்னடைவை எதிர்கொண்டது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நயினாதீவைச் சேர்ந்த நயினாதீவு சிறை கணேசா கனிஷ்ட மகாவித்யாலய அதிபர் நடராஜா மயூரன் கடலில் பயணித்த போது படகிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். அதிபரும் மற்றொரு ஆசிரியரும் பயணிகள் படகை தவறவிட்டமையால் கடற்தொழிலாளி ஒருவரின் சிறு படகில் நயினாதீவில் இருந்து குறைகட்டுவான் நோக்கி பயணித்துள்ளனர். இதன்போது கடற்காற்று காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டமையால் படகு கடலையில் அடிபட்டு அதிபர் நிலை தடுமாறி கடலில் வீழ்ந்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட படகோட்டி அதிபரை மீட்க முற்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற்று விட்டார். அவர் மீண்டும் செயற்பாட்டு அரசியலுக்கு வருவார் என்று நம்பவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு வரவுள்ளார் எனவும் அதன் மூலம் புதிய தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அண்மை காலமாக வெளியாகி வரும் அரசியல் தகவல்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ரவி கருணாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கம் மீண்டும் ஏற்றுக்கொள்ள முன்வராத சவாலை தான் தைரியமாக ஏற்றுக்கொண்டதாகவும், எனினும் பின்னர் நடந்த தேர்தலில் மக்கள் தன்னை நிராகரித்தமையால் தான் தற்போது அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் ஏற்கனவே பகிரங்கமாக அறிவித்திருந்தார். அவர் நாடாளுமன்றம் வரப்போகிறார் என்று அவராக எதுவும் கூறவில்லை. அவரை சுற்றியுள்ள ஏனைய நபர்கள்தான் தங்களது சுயலாபங்களுக்காக இதுபோன்ற கருத்துக்களை ஊடகங்களில் பரப்பி வருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான அவர் இந்த நாட்டில் ஓர் அரசியல்வாதி, வகிக்கக்கூடிய உச்சபட்ச பதவிகளை ஏற்கனவே வகித்து விட்டார். நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட வேளையில் இவரும் எடுத்து அந்த தார்மீக நிலைப்பாட்டிலேயே எப்போதும் உறுதியாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட நலன்களுக்காகவும் சலுகைகளுக்காகவும் தன்னிச்சையாக கட்சி தாவுவதை தடுக்கும் வகையிலான புதிய சட்டமூலம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் ஆணையை மதிக்கும் வகையில் கொண்டுவரப்படும் இந்த சட்டமூலத்தை நான் முழுமையாக வரவேற்கிறேன் என்றும் ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். புதியதொரு கட்சியை உருவாக்கியிருப்பதாகவும், வருட இறுதி முதல் அந்த கட்சியூடான நடவடிக்கை இடம்பெறும் என்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேக தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகமொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார். எமது கட்சியில் எவ்வாறானவர்களை இணைக்க வேண்டும் என நாம் வகுத்த நிர்ணயங்களுக்கு அமைவாக 75% பணி நிறைவு பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய நபர்கள் பற்றிய தேடுதல் தற்போது இடம்பெறுகின்றது. ஆரம்பத்தில் நானே கட்சிக்கு தலைமை வகிப்பேன். அதன் பின்னர் சிறந்தவர்களுக்கு இடமளிக்கப்படும். நான் 100 ஆண்டுகளுக்கு அரசியலில் ஈடுபட முடியாது. அரசாங்கம் வலுவாக பயணித்தால் எமது ஆதரவு வழங்கப்படும். ஆனாலும் சிறந்த மாற்று சக்தியொன்றும் இருக்க வேண்டும். தற்போது எதிரணியில் இருக்கும் கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்டகாலமாக பிற்போடப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டை நடத்தக்கூடிய சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட உத்தியோகபூர்வ அலுவலகத்தை கடந்த சனிக்கிழமை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததை நினைவூட்டிய டில்வின் சில்வா, எதிர்பாராத அனர்த்தமே அதனை தாமதப்படுத்தியது என்றும் மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு தேர்தலை நடத்த முடியாது என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் நிராகரித்துள்ளார். தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கு தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கு பிரதான தடையாக இருப்பது சட்டம் சார்ந்த விவகாரங்களே என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக தற்போது நாடாளுமன்ற குழு ஒன்று செயற்பட்டு வருவதாகவும், இது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேவையான சட்ட கட்டமைப்பு தயார் செய்யப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் அரசாங்கத்தால் நடத்த முடியும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் புதிய சைபர் பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அரசு மற்றும் தனியார் ஆகிய இருதரப்பு நிறுவனங்களும் சைபர் பாதுகாப்பு தயார் நிலை உத்திகளை வருடாந்தம் நடைமுறைப்படுத்துவது கட்டாயமாக்கப்படும் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் சார்ந்த குற்றங்கள் அண்மை காலமாக நாட்டில் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதன் பின்னணியிலேயே அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்பின் இளங்கீரன். வணக்கம் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.
2: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 97.1 சங்கநாதம் வானொலியின் இனி வரையிருப்பவை தமிழகம் மற்றும் இந்திய செய்திகள். மதுரை தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே பெருமகளூரில் டாஸ்மாக் கடையை அனுமதித்த கலெக்டரின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மதுபானம் விற்கலாம், ஆனால் சுயமரியாதை மனசாட்சியை விற்க முடியாது என அதிருப்தியும் நீதிமன்றம் பதிவு செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் பிஎம்ஏ வீதியில் சிதம்பரம் விலாஸ் வீடு உள்ளது. 1924 அண்ணாமலை என்பவரால் 33,000 ரூபாய் செலவில் இந்த வீடு கட்டப்பட்டது. தற்போது 5வது தலைமுறையாக வீட்டை பராமரித்து வருகின்றன. காரைக்குடி அருகே கோட்டையூரில் 100 ஆண்டு பழமையான வீட்டிற்கு குடும்பத்தினர் விழா எடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரம்பரிய செட்டிநாடு முறையில் 1 ஏக்கரில் பிரமிக்க வைக்கும் வேலைப்பாடுகளுடன் அரண்மனை போல தோற்றம் அளிக்கிறது. தற்போது வீட்டில் பராமரிப்பு பணிகளை செய்துள்ளனர். அதற்கு 20 லட்சம் ரூபாய் செலவானதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரை உள்ளிட்ட கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் புத்தகங்கள் வைக்கப்படும் அலமாரிகள் இருப்பு குறித்து அத்துறை இணை இயக்குநர் ஆய்வு நடத்திய நிலையில் தற்போது விடுதி காப்பாளர்கள் ஆய்வு செய்ய தற்போது உத்தரவிட்டுள்ளதற்கு தலைமை ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற பழனிசாமி அமைச்சரானார். அவருக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் செவ்வந்தி இல்லம் என்ற பெயர் கொண்ட அரசு பங்களா ஒதுக்கப்பட்டது. பின் 2016 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சரான அவர் அதே வீட்டில் இருந்தார். 2017 முதல்வரான பழனிசாமி அதே வீட்டிலேயே தொடர்ந்து தங்கியிருந்தார். கடந்த 2021 அதிமுக ஆட்சி இழந்த போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் செவ்வந்தி இல்லத்திலேயே பழனிசாமி வசித்து வந்தார். ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை அதிமுக இழந்தது. இதனால் அரசு பங்களாவை காலி செய்ய வேண்டிய நிலை பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அமைச்சர் முதல் எதிர்க்கட்சித் தலைவர் என கடந்த 15 வசித்து வந்த அந்த வீட்டை விட்டு மிகவும் வருத்தத்துடன் பழனிசாமி வெளியேறியிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் 2 பயணமாக கடந்த 27 டெல்லி சென்றுள்ளார். அன்று மாலை பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 2000 மேற்பட்ட கல்குவாரி கனிம வளத்துறை அனுமதி அளித்துள்ளது. இங்கு விதிமீறி கற்கள் வெட்டப்படுவதாக புகார் எழுந்ததால் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளன. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். டெல்லி மின்சார வாகன கொள்கை 2.0 வரைவு அறிக்கையின்படி தலைநகரில் மின்சார ரிக்ஷாக்களின் எண்ணிக்கையை 2.5 லட்சமாக கட்டுப்படுத்த டெல்லி அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது, நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை கையாள்வதற்காக டெல்லி மின்சார வாகன கொள்கை 2.0 வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தலைநகரில் மின்சார ரிக்ஷாக்களின் எண்ணிக்கையை 2.5 லட்சமாக கட்டுப்படுத்த முதல் முறையாக திட்டமிடப்பட்டுள்ளது. வரம்பு போக்குவரத்து நெரிசல், சாலை பாதுகாப்பு அபாயங்கள், காற்று மற்றும் ஒளி மாசுபாடு மற்றும் மின்சார ரிக்ஷாக்களின் பெருக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு டெல்லியில் இயங்கும் மின்சார ரிக்ஷாக்களின் எண்ணிக்கையை 2.5 லட்சம் என்ற வரம்புக்குள் கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசிடம் இருந்து கைத்துப்பாக்கியை பறிக்க முயன்றவர் காலில் சுட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி பாபா ஹரிதாஸ் நகரில் 27 இரவு 10:30 ஒரு காரை வழிமறித்த இருவர் கார் உரிமையாளரை அடித்து இறக்கிவிட்டு காரை கடத்திச் சென்றனர். காரை பறிகொடுத்தவர் போலீசில் புகார் செய்தார். சம்பவ இடத்திற்கு போலீஸ் விரைந்து வந்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து ரோந்து போலீஸ் உதவியுடன் நரேன் சிங் காரை பறிகொடுத்த வாலிபரை ரோந்து வாகனத்தில் அழைத்துச் சென்றார். செல்லும் வழியில் அந்த வாலிபர் தன் காரை அடையாளம் காட்டியுள்ளார். நரேந்தர் சிங் மற்றும் போலீசார் அந்த காரை துரத்தி அந்த வாகனத்தை வழிமறித்து பின்னர் காரை திருடியவரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதச் செல்வோர் அரசு பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்யலாம் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் UPSC எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வினை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என அந்த தேர்வை நடத்தும் NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமைக்கு அறிவுறுத்தியுள்ளது. கேரள சட்டசபையில் வந்தே மாதரம் பாடலுக்கான இசை பகுதியளவு மட்டுமே இசைக்கப்பட்டதற்கு அந்த மாநில கவர்னர் ராஜேந்திர அலேகர் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இதற்கு ஆளும் காங்கிரஸ் அரசே காரணம் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. திருச்செந்தூரில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் திருச்செந்தூர் கோவில் பாதுகாவலர்கள் 2 டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். அர்ச்சகர் ஐயப்பன் கோவிலில் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று ஆய்வறிக்கு சென்றுள்ளார். அவர் அமைச்சர் பொறுப்பு வகிப்பது தெரியாத வகையில் தனது உதவியாளருடன் சாதாரண மனிதர் போல சென்று இருந்திருக்கிறார். கோவில் வளாகத்திற்குள் வந்து சுற்றி பார்த்துள்ளார். மேலும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு கட்டணம் எவ்வளவு என அங்கிருந்த அர்ச்சகர்களிடம் அமைச்சர் ரமேஷ் அவரது உதவியாளர் கேட்டிருக்கின்றனர். இதற்கு அர்ச்சகர் ஒருவர் ஆளுக்கு 2000 ரூபாய், 2 4000 ரூபாய் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். அந்த அர்ச்சகரிடம் அமைச்சர் உதவியாளர் பணம் இல்லை, ஜிபேயில் தான் இருக்கிறது என்று கூறியிருந்திருக்கிறார். உடனே அர்ச்சகர் தனது ஜிபே நம்பரை சொல்லி 4000 பணத்தை பெற்றுக்கொண்டார். பிறகு அமைச்சர் ரமேஷ் மற்றும் அவரது உதவியாளரிடம் 4000 பெற்ற அர்ச்சகர் அவர்களின் உண்மையான அடையாளம் தெரிந்ததும் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து முடி காணிக்கை செலுத்தும் இடம் அன்னதான கூட்டத்தில் அமைச்சர் ரமேஷ் ஆய்வு செய்தார். தற்போது முறைகேடு செய்தவர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் திருச்செந்தூர் கோவில் பாதுகாவலர்கள் கருப்புசாமி, தோப்பு ஆகிய 2 டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வார செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்புச் சேவை. சமூக அறிவித்தல். விக்டோரியா தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் முத்தமிழ் விழா இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையை கொண்டாடுவோம். பரதநாட்டிய நடனம், தமிழ் இசை, கிராமிய நடனம், நாட்டுக்கூத்து. இந்த நிகழ்ச்சிகள் 14 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெற இருக்கின்றது. பல்மேரா ஹோல், விஜிசிசி, டேனினோங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வருக. மேலதிக விவரங்களுக்கு தேவ் அவர்களை 0432 321 0 3 2 அல்லது உதய அவர்களை 0433 032 9 3 2 அல்லது மயூரன் அவர்களை 0400 401 3105 தொடர்பு கொள்ளவும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும்.
2: சங்கநாதம் நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா பாலகிருஷ்ணன். என்ன நேயர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மே மாதம் முடிஞ்சாச்சு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது இன்னொரு 2 நாட்களில். ஸோ ஜூன் மாதத்தை நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். குளிர் பிரதேசத்தை நோக்கி போகிறோம்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நம்ம சொன்ன மாதிரி பிஃபோர் சீசன், ஆஃப்டர் சீசனோட கிளீன் அப் அண்ட் வைண்ட் அப் நிறையா நம்ம பேசியிருப்போம். ஸோ சின்ன ஒரு குவிக் உங்களுக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயணும்னு நினைக்கிறேன். எவ்ரி விண்டர் சீசனுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் நம்ம வந்து கிளீனிங் ப்ராசஸ் நிறைய ஃபேமிலியில் பண்ணுவாங்க. ஸோ பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ், கெமிக்கலைஸ்ட் திங்ஸ் எல்லாம் முக்கியமாக நீங்கள் க்ளீன் பண்ணுறேங்கிற டைமில் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் ஒதுக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள்கிட்ட தேவைப்படாத கெமிக்கலி கான்சன்ட்ரேட்டட் லிக்விட்ஸ் அது மாதிரி கிளீனர்ஸ் வச்சுருக்கீங்க, ஹைலி கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல் கான்சன்ட்ரேட்டட் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து வெளியே போட்டுருங்க. அதை கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ்னால கெமிக்கல் ஃப்ரீ, ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்டான அதிர்களை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே போன்று கிளீனிங் பண்ணும்பொழுது மறக்காமல் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் உங்களுக்கு தேவைப்படாத பொருட்களை அறவே அங்கிருந்து அகற்றிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வார வாரம் நம்ம வந்து நோ பிளாஸ்டிக் ஃப்ரீ, பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் தான் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாக்கும் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி அதில் கடந்த வாரங்களில் நான் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன்லேருந்தே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, தெமு வந்து 200 மில்லியன் யூரோ வந்து ஃபைன் கட்ட போகிறாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன்னு சொல்லியிருக்காங்களா, 140 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்து ஒரு உண்மைத்துவமாக இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் விற்கக்கூடிய பொருட்களில் ஒரு உண்மைத்துவம் இருக்க மாட்டேங்குது, மக்களுடைய டேட்டாஸை நீங்கள் எடுக்கிறது பற்றாமல் நீங்கள் தரமான பொருட்களும் விற்கிறது இல்லைங்கிறதுக்கு புகார் வந்திருக்கு. முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறதாகட்டும், பெரியவங்களுக்கான பொருட்களாகட்டும், எல்லாத்துலேயுமே ஹை லெவல் ஆஃப் டாக்ஸிகேட்டட் கெமிக்கல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே உலகத்தில் ஒரு மூலையில் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும்னு ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் பெரிய பெரிய நாடுகள்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே அவங்க ஓப்பனாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் டூ லேட். ரொம்ப கடைசியில் வந்து நம்ம யோசிக்கிறதும் இல்லை, ஆரம்ப கட்டத்திலேயே இதை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி தான், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளோ உங்கள் வீட்டு பெண்மணிகளோ ஷீன், தெமு போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அது சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஆன்லைனில் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கும்பொழுதோ துணிகள் வாங்கும்பொழுதோ தயவு செய்து அவங்களுடைய இன்கிரீடியன்ஸ் எதில் வச்சு பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதே போன்று அவங்க என்ன டைப் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிறது தயவு செய்து பாருங்கள். தரமில்லாத பொருட்களை வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே குவிக்க குவிக்க நம்ம வீடும் குப்பை வீடுமாக தான் ஆகும், நம்ம உடலும் நாளடைவில் நிறைய பிரச்சனைகளுக்கு சந்திக்கக்கூடும். ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணும்போதும் ஒரு கெட் டுகெதர் போகும்போதும் நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றத்துக்கும் நல்லது. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு சூப்பரான விஷயத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் சன்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.

0: அனுபவிக்கும்
1: தமிழ் இலக்கிய சுவை, திரைப்பட பாடல்களின் சுவை, நடப்பு விடயங்கள் பற்றிய சுவை, சமய இலக்கியங்களின் சுவை, கவிதை சுவை,

அன்பு வணக்கங்கள் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே இன்று வான் அலைகளின் ஊடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சியடைகின்றேன். இன்றைய அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சியிலே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் குரு பூஜையை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் குரு பூஜை தினமாகும். குரு பூஜை என்பது நால்வர் பெருமக்களுக்கும் அல்லது சேக்கலார் சுவாமிகளுக்கும் அவர் போன்ற முக்கியமான சிவனடியார்களுக்கும் ஞானிகளுக்கும் செய்கின்ற பூஜை தினம்தான் குரு பூஜை தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய காலகட்டத்திலே இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே, குறிப்பாக இலங்கை, தமிழ்நாடு போன்ற நாடுகளிலே, பகுதிகளிலே இந்த குரு பூஜைகள் மிகவும் சிறப்பாகவும் தவறாகவும் கொண்டாடப்பட்டு வருவதை நாங்கள் அறிகின்றோம். இப்படி குரு பூஜைகள் செய்கின்ற நடைமுறை மிக மிக நீண்ட காலமாகவே எமது சமூகத்திடையே நிலவி வருகின்ற ஒரு மரபு பழக்கமாகும். சென்ற சனிக்கிழமை 10ஆம் தேதி அன்று இந்த ஜூன் மாதம் வைகாசி மூல நட்சத்திரம் இடம்பெற்றது. அன்றைய தினம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜையும் இடம்பெற்றது. இந்த குரு பூஜையை பக்திமிக்கவர்கள், சைவத்தின் பெருமைகளை கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக கொண்டாடி மகிழ்ந்திருப்பார்கள். இந்த வானொலி நிகழ்ச்சி என்ற வகையிலே அந்த குரு பூஜையை நினைந்து, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரையும் நாங்கள் நினைந்து, அந்த குழந்தை தமிழ் உலகத்திற்கு வழங்கிய பெரும் செல்வத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்று இன்றைய நிகழ்ச்சியிலே நான் நினைத்து பார்க்கிறேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் என்றதும் எல்லோருக்கும் தெரியும். 3 வயதிலே தேவாரம் பாடியவர். அப்படி எம்பெருமானுடைய பேரருளை பெற்று அம்மையும் அப்பனுமாக வந்து அந்த திருத்தோணிபுரத்திலே ஞானப்பாலை ஊட்ட, அதை பெற்று ஞான குழந்தையாக, அதை குடித்து அருந்தி ஞான குழந்தையாக திகழ்ந்தவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். திருஞானத்தோடு சம்பந்தம் வைத்து கொண்டமையால் அவர் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகின்றார். பெரிய புராணத்திலே இவரை பற்றி மிக அதிகமான பாடல்களை சேக்கலார் பாடி வைத்திருக்கிறார். அவருடைய தமிழ் திறமை, அவர் செய்த அற்புதங்கள், அந்த நாயனார் நிகழ்த்திய அதிசயங்கள், அவர் தமிழுக்கு ஆற்றிய மிக பெரும் படையலாகிய அந்த தேவாரங்களை சொல்ல புகுந்தால், பேச தலைப்பட்டால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதன் அளவுக்கு முடிவுமில்லை, அதன் பெருமைக்கு அளவுமில்லை. இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு விடயத்தை பற்றி மட்டும் பார்ப்போம் நேயர்களே. திருமாலை மாற்று என்று தமிழிலே ஒரு முறையாக, ஒரு தனிப்பட்ட ஒரு முறையாக கவிதையை அல்லது பாடல்களை பாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு இருக்கின்றது. தமிழிலே சாதாரணமாக கவிதைகளை அல்லது பாடல்களை, செய்யுள்களைத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சற்று இலக்கியம் படித்தவர்களுக்கு அது புரியும். தமிழிலே சில வியக்கத்தக்க அளவிலே, அதிசயிக்கத்தக்க அளவிலே இந்த தமிழ் மொழியிலே எப்படியெல்லாம் கவிதைகளை அமைத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லது அவற்றை படித்து பார்க்கின்ற பொழுது அது மிகவும் அதிசயமாகத்தான் இருக்கின்றது. இதிலே மாலை மாற்று என்று ஒரு வகை இருக்கின்றது. இதை விகற்ப செய்யுள் என்றும் அழைப்பார்கள். இந்த நாயன்மார்கள் 4 பேர் உள்ளே இந்த

உடையது குழந்தையாக எம்பெருமான் என் பேரருள் பெற்று நாயனாராக விளங்கிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார்தான் இந்த திருமாலை மாற்றை மிகச்சிறப்பாக பாடி தன்னுடைய தேவாரத்திலே இடம்பெறச் செய்திருக்கின்றார். மாலை மாற்று என்பது முதலிலிருந்து இறுதி வரை படித்தால் முன்னர் நிலையே பெறுவது. அதாவது படித்து முடித்துவிட்டு முடிவிலே இருந்து ஆரம்பித்தாலும் அது ஆரம்பத்திலே இருந்து தொடங்கியது போல இருக்கும். முதலிலிருந்து ஆரம்பித்தாலும் அப்படித்தான், முடிவிலிருந்து ஆரம்பித்தாலும் அதே வகையிலே அமைவதுதான் மாலை மாற்று என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாலை மாற்று என்ற பாடல் முறையினை, அந்த கவிதை முறையினை அறிந்து கொள்வதற்கு இளமையிலே நாங்கள் நகைச்சுவையாக சொன்ன சில சொற்கள் இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகின்றது. அதை சொன்னால் நேயர்களும் இலகுவாக புரிந்து கொள்வீர்கள். குடகு என்ற சொல், விகடகவி என்ற சொல், சிவையவசி என்ற சொல், இந்த சொற்களை நாங்கள் இளமையிலே பெரியவர்கள் எங்களுக்கு நகைச்சுவையாக சொல்லி நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் சொன்னது எங்களுடைய அனுபவத்திலே இருக்கிறது. உதாரணமாக குடகு என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். கூடகு என்பதை முதலில் இருந்து வாசித்தாலும் குடகு, இறுதியிலிருந்து வாசித்தாலும் குடகு. இதேபோல விகடகவி என்ற சொல், அதாவது நகைச்சுவை செய்பவர், எங்களை சிரிக்க வைப்பவரை விகடகவி என்று அழைக்கின்றோம். இந்த விகடகவி என்ற சொல்லும் முதலில் இருந்து ஆரம்பித்தாலும் வாசித்தாலும் விகடகவி, இறுதியில் இருந்து வாசித்தாலும் விகடகவி. இப்படி வரும் சொற்களை அல்லது இப்படி தொடர்ந்து வரும் வசன அமைப்புகளை, சீர்களை, வரிகைகளை கவிதை பாடல்கள் என்று சொல்வார்கள். அவைதான் திருமாலை மாற்று என்று அழைக்கப்படும். மாலை மாற்று என்று சொல்லப்படுகின்ற இப்படியான இந்த விகற்பச் செய்யுள்களை திருமாலை மாற்று என்று அழகாக சொல்கிறார்கள். காரணம், ஞான சம்பந்த பெருமான் அவற்றை அருளி செய்திருப்பதனாலே. சீகாழியிலே இந்த திருமாலை மாற்று என்ற முறையிலே அந்த விகப்பச் செய்யுளை எம்பெருமானை நினைத்து மாணிக்க வாசக சுவாமிகள் எப்படி உருக உருக பாடினாரோ, எப்படி உணர்ச்சி பூர்வமாக பாடினாரோ, அதுபோல சம்பந்த பெருமானும் இந்த சீகாழி தலத்திலே திருமாலை மாற்றினை மிக அழகாக பாடியிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு பொருள் விளங்காது, கேட்பதற்கு அதிசயமாக வியப்பாக இருக்கும். உதாரணமாக அதன் ஆரம்பத்தை இப்பொழுது பார்ப்போம். யாமா மா நீ யாமாமா யாலீகாமா கா நாகா காணா காமா காளியா மாமாயா நீ மாமாயா என்று அந்த முதலாவது பதிகத்தின் முதலாவது இரண்டு வரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இப்படி அதை பாடியிருக்கிறார். யாமா மானி என்கின்ற ஆரம்பமும் நீ மாமாயா என்று முடிந்த முடிவும் வேறு வேறு சொற்கள் எழுத்துக்கள் முடிந்ததாக தெரிந்தாலும் இறுதியிலிருந்து படித்தால் யாமா மானி என்று வருகிறது. ஆரம்பத்தை படித்தாலும் அது யாமா மானி என்று ஆரம்பிக்கிறது. சரி, இதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறது, எங்களுக்கு புரிகிறது. என்ன பொருள்? பொருள் இல்லையா என்றால் நிறைய பொருள் இருக்கிறது. அதை மிக விளக்கமாக சொல்லுவதற்கு இந்த நிகழ்ச்சியில் நேரம் போகாது. யாமா மா நீ யாமா மா யாழி காமா காணாகா காணாகாமா காளி யா மாமா நீ மாமாயா என்ற அந்த முதலாவது சீகாழி திருப்பதிகத்தை, அந்த திருமாலை மாற்று என்ற திருப்பதிகத்தை நீங்கள் நூலை எடுத்து படித்து பார்த்தால் பொருளை பூர்ணமாக அறிந்து கொள்ளலாம். யாம் என்றால் ஆன்மாக்களாகிய நாங்கள், ஈசன் என்றால் ஆமா இது பொருத்தமுறுமோ,
நீதான் கடவுள் என்பது. ஆம் ஆம், இதுவே முற்றிலும் ஏற்கப்பெறும். மாயாளி என்றால் பேரியாள் என்னும் வீணையை வாசிப்பவனே, காமா அனைவரும் விரும்பி போற்றும் கட்டழகனே, காணுமாறு கொண்ட நாகா பாம்புகளை உடையவனே, காணா காமா கைகால் முதலிய உறுப்புகள் காணாதபடி செய்த காமனை உடையவனே, காமனின் உருவினை அளித்தவனே, காளியா சீகாழிப்பதியிலே எழுந்தருளியுள்ள இறைவனே, மாமாயா இலட்சுமியின் கணவனான திருமாலாவின் திருமாலாகவும் வருபவனே, மா கரியதாகிய மாயா மாயை போன்ற மலங்களினின்றும் நீ எம்மை விடுவிப்பாயாக. இதுதான் அந்த முதலாவது இரண்டு வரிகளினுடைய பொருளாகும் சீகாழி திருப்பதிகத்தின் திருமாலை மாற்றிலே. மீண்டும் அதை படிக்கின்றேன். யாமா மானி யாமாமா யாழி காமா காணாகா காணாகாமா காளியா மாமா யானி மாமாயா. விந்தையாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், இது தமிழ், எங்கள் தமிழ், எங்கள் உயிர் தமிழ். இந்த தமிழை வாழ வைத்தவர்கள் இந்த நால்வர் பெருமக்கள். அதிலும் சீர்காழியிலே இருந்து அவர் பாடிய அந்த ஒவ்வொரு பாடல்களும், அந்த ஒவ்வொரு கீர்த்தனைகளும், தேவாரங்களும், சம்பந்த பெருமான் வழங்கிய அந்த தேவாரங்கள் தமிழின் உயர்ச்சி கட்டத்தில், உயர்நிலையிலே நின்று எங்களை வியக்க வைப்பவையாக அமைந்திருக்கிறது. அவை படிக்க படிக்க திகட்டாத இன்பமாக, பக்தி பரவசத்தை அள்ளி அள்ளி தருகின்ற ஊற்றாக அவருடைய தேவாரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது.

இந்த சீகாழி பதியிலே அவர் அருளி செய்த இந்த பதிகத்தின் இன்னும் ஒரு இடத்திலே, இந்த திருமாலை மாற்று பதிகத்தில் இன்னும் ஒரு இடத்திலே வருகின்ற ஒரு அழகான வரிகள், தாவா மூவா தா சாகா லீ நாதா நீ யா மாமா, மாமா யானி நா தா நா நீ காசா தாவா மூவாதா. விந்தையாக இருக்கும் நேயர்களே, நூலை எடுத்து திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த அருமையான மாலை மாற்று திருப்பதியத்தை படித்து பாருங்கள், அதன் பொருளை தேடி பாருங்கள், விந்தையாக இருக்கும்.

0: நல்லது நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலேயே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்பவர் கல்லோடை கரண். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சிறவை. சமூக அறிவித்தல். விக்டோரியா தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் முத்தமிழ் விழா இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையை கொண்டாடுவோம். பரதநாட்டிய நடனம், தமிழிசை, கிராமிய நடனம், நாட்டுக்கூத்து, இந்த நிகழ்ச்சிகள் 14ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கின்றது. பன்மேலாகோல் VGCC டேனினோங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வருக. மேலதிக விவரங்களுக்கு தேவ் அவர்களை 04-3232-1032 அல்லது உதய அவர்களை 04-3332-1932 அல்லது மயூரன் அவர்களை 04-0004-1310 தொடர்பு கொள்ளவும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும்.

0: இத்துடன் இவ்வார நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் என்னுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்கிய செந்தில் செந்தில்நாதனுடன் நேர்களுக்கு வணக்கம் கூறி விட வருவது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்கம்.
1: அணு 7.1 FM விகாஷனே வன சேலும வெடஸ்தான் இதிரிபாத் கரானே ஸ்வேச்சா சேவகையான் விசின் எம்ம வெடஸ்தான் நொல அதாஸ் இதிரிபாத் கரான் நன்கே சா சகபாகி வண்ணான்கே எய 3MDR கலமனாகரண கமிட்டுவே காரமண்டலே சா சாமாஜிக்கியான்கே அதாஸ் பிலிம்பி மூவி மக்னோவை.